0: கொஞ்சம் எங்கேயா இருந்தாங்க கொஞ்சம் அண்ணனுங்க மாற்றி வச்சு கோ.
1: I've been trying to kick myself back in my body and tell you sorry. We've been trying to get us back to where we started.